தூக்கி ஆரத்தில் இருவான் இவன் மைக்கேல் லர்ன்ஸ்டரோ ஒரு நிக்கல் பேக் கத்துன்னு பண்ண பி இப்படி லக்கியம் இருவான் இவன் லைனல் வச்சு ஒரு எப்படி என்லெஸ் லவ் அண்ட் போர்ட்ஸ் யங் கிஸ் கிரிப் இருவான் எப்படி நத்திங்